4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 12ஆம் நாள் ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும் குரலமுதம் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். பொருள்: செய்வதற்கு அருமையானவற்றை செய்பவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய முடியாதவர் சிறியோர். மீண்டும் குரல்: செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது.

இனி டிவிகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஹட்பே நாளை காலை 6 மணிக்கு சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். மாலை 5 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 30ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சஹித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 7 மணிக்கு சஹித்தீப், சுராஸ்தீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம் தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் 30ஆம் தேதி காலை 7 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 11 மணிக்கு சஹித்தீப் செல்லும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். அடுத்ததாக பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பேரட்டாங் நாளை காலை 11:30 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சஹித்தீப் செல்லும். மாலை 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேர்களே, தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேர்களே, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்திய அரசால் மூத்த குடிமக்களுக்காக நடத்தப்படும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இதற்கு தகுதியானவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்களாக இருக்கலாம், 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 60 வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வு பெற்ற 3 மாதத்திற்குள் முதலீடு செய்யலாம். முப்படை ஓய்வூதியதாரர்கள் 50 வயதுக்கு மேல் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கு குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாயாகவும் அதிகபட்ச முதலீடு 30 லட்சம் ரூபாயாகவும் இருக்கலாம். 5 ஆண்டுகள் முதிர்வு அடைந்த பிறகு மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம். இவர்களுக்கான வட்டி விகிதம் 8.2% வரை வழங்கப்படுகிறது. 3 மாதத்திற்கு 1 முறை வட்டி வழங்கப்படும். சேமிப்பு கணக்கை தொடங்க அருகிலுள்ள அஞ்சல் அலுவலகம் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை அணுகலாம். வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே. நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதியான இன்று உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இவற்றின் நோக்கம் நீர், வனம், விலங்குகள் மற்றும் கனிமங்கள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக பூமியை பேணி காக்கவும் அனுசரிக்கப்படுகிறது. இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.

நேர்களே, தரமான வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கி பங்கேற்க உங்களை பிரசார் பாரதி அழைக்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், நிகழ்ச்சியை தயாரிக்கும் நிறுவனங்கள், நிகழ்ச்சியை திரட்டுபவர்கள் எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் தரமான வானொலி நிகழ்ச்சிகளை வழங்க பங்கேற்குமாறு பிரசார் பாரதி உங்களின் வினா

தொழில்நுட்பங்களை வரவேற்கிறது. இதில் வருவாய் பகிர்வு முறை, விளம்பரதாரர் நிகழ்ச்சி முறை இலவச முறையாக, அதாவது கிராட்டிஸ் மோடாக இருக்க வேண்டும். இதில் வானொலி நாடகங்கள், ஆவணப்படங்கள், கதை சொல்லல், ஆடியோ தொடர்கள், புதுமையான ஆடியோ வடிவங்கள், பாட்காஸ்ட், வினாடி வினா மற்றும் இசை சார்ந்த நிகழ்ச்சிகள் அடங்கும். நிகழ்ச்சி இந்தி மொழியில் அமைய வேண்டும். 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் என்ற கால அளவில் இருத்தல் அவசியம். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களை அனுப்பும் முன் பிரசார் பாரதி கண்டென்ட் சோர்சிங் பாலிசி 2024 மற்றும் சமீபத்திய திருத்தங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ஐபிபியின் கீழ் தரப்படும் நிகழ்ச்சிகள் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசலின் கீழ் பிரசார் பாரதி ஆகாஷ்வாணி முடிவின்படி தேசிய மண்டல மற்றும் உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பப்படலாம். தகுதி, வழிகாட்டுதல்கள், ஒப்பந்த நிபந்தனைகள், வருவாய் பகிர்வு, அகில இந்திய ஒளிபரப்பு விதிகள் மற்றும் வணிக விளம்பர விதிகள் ஆகியவையும் இதில் பரிசீலிக்கப்படும். உங்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி hoo@prasarbharathi.gov.in மற்றும் தேவையான அனைத்து விவரங்களுக்கு பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளங்களை பார்க்கவும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. இந்தியாவின் பொதுச்சேவை நிறுவனமான அகில இந்திய வானொலி நிலையம் உங்கள் படைப்பாற்றலை ஒளிபரப்போம். இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாதீர்கள்.

நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி கல்லீரல் அழற்சி நாளானது அனுசரிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோய்களுக்கான அறிகுறிகள், தடுப்பு முறை மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றிய விழிப்புணர்வை உலக மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த நாளானது உலக சுகாதார அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது. உலக அளவில் 100 மில்லியன் மக்கள் கடும் கல்லீரல் அழற்சி நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் அலர்ச்சியை ஏற்படுத்தி கடுமையான கல்லீரல் தொடர்பான நோய்கள் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கிறது. பெரும்பாலான கடுமையான ஹெப்படைட்டிஸ் தொற்றுகள் லேசான பாதிப்பை ஏற்படுத்துவதோடு சில சமயங்களில் கண்டறியப்படாமலும் போகிறது. மேலும் இதற்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படுகிறது. இந்நோய்க்கு மது அருந்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையின்றி வலி நிவாரணி மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பொரித்த வரித்த உணவுகளை குறைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள்.

இல்லத்தரசிகளே, இந்த பதிவு முற்றிலும் உங்களுக்குத்தான். யாராவது உங்களிடம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன், இனிமேல் இப்படி சொல்லாதீர்கள் பெண்களே. குடும்பத்தில் ஒரு பெண் அல்லது ஆண் வேலைக்கு செல்வதும் வீட்டில் இருப்பதும் அவரின் அந்த குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயம். முக்கியமாக அடுத்தவரின் தலையீடு இல்லாமல் வீட்டில் இருக்க முடிவெடுக்கும் போது அதில் குறைபட்டு கொள்ளவோ சம்பாதிக்க முடியவில்லை என்று சுய பச்சாதாபம் கொள்ளவோ ஏதுமில்லை. சந்தோஷமாக, ஆம், நான் வீட்டை நிர்வகிக்கிறேன் என்று ஒரு மேலாண்மை நிர்வாகியின் பெருமிதத்தோடு வெளிப்படுத்துங்கள்.

பொதுவாக வேலைக்கு செல்லாத பெண்கள் அனைவரும் வீட்டில் சும்மாதான் இருக்கேன் என்பார்கள். நாம் என்னவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே தான் ஆவோம். சும்மாதான் இருக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்லும்போது அவள் தன் சுயமதிப்பை மனதளவில் இழப்பது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களையும் தன் மீது அதே பார்வையை பதிய வைக்கிறாள். முக்கியமாக குழந்தைகளுக்கு அதை மனதில் பதிய வைக்கிறீர்கள். அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் அம்மாவை சிறிது குறைவாக மதிப்பிடுவதும் மட்டம் தட்டி பேசுவதும் நிகழும். குழந்தைகளிடம் கேட்கும்போது, எங்க அம்மா சும்மா தான் இருக்காங்க, எங்க அப்பா தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் என்று யதார்த்தமாகவே அந்த குழந்தை சொல்ல ஆரம்பித்துவிடும்.

வீட்டை நிர்வாகம் செய்யும் ஒரு இல்லத்தரசி வேலைக்கு செல்லும் பெண்களை விட அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாள். பல வீடுகளில் வயதானவரை கவனித்து கொள்ளும் பொறுப்பு, வெளிவேலைகள், வீட்டு வேலைகள் அனைத்தையும் பரபரவென்று முடித்துவிட்டு சிறிது நேரம் அவள் அமர்ந்திருக்கும் நேரம் கூட இவளுக்கென்ன ஜாலியாக இருக்கிறா என்ற பேச்சை தான் கேட்க வேண்டி இருக்கிறது.

சில பெண்கள் நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வீட்டில் சரியான அங்கீகாரம் கிடைக்காது, சிறு பாராட்டுகள் கூட வராது. ஆனாலும் அவர்கள் தன் கடமைகளை செய்தாக வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல் மட்டுமின்றி மனதளவிலும் நோயில்லாமல் இருந்தால்தான் அது ஆரோக்கியமான குடும்பம். அதற்கு கணவன் மனைவி இருவரும் மனதளவில் மிக ஆரோக்கியமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லத்தரசியின் பணி என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதை தொடர்ந்து செய்பவர்களுக்கு

மட்டுமே அதன் வழி தெரியும். இனிமேல் பெண்களே, நான் சும்மாதான் இருக்கேன் என்று சொல்லாமல் நான் என் குடும்பத்தை நிர்வகிக்கிறேன் என்று பெருமையாக சொல்லுங்கள். கணவன்மார்களே, நீங்களும் என் மனைவி சிறந்த குடும்ப நிர்வாகி என்று பெருமிதத்துடன் சொல்லுங்கள்.

நேர்களையத்துடன் மகளிர் உலகம் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உன்னால் முடியாதன ஏதுமில்லை, வலி தாங்கிடும் வலிமை நீ என்ற சிந்தனை வரிகளுடன் தங்களிடமிருந்து விடை பெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேர்களே.